0: கல்யாணம் பண்ணியிருக்காங்க. நல்ல பையன், என்னோட ஒரு வயசு கூட. ஐ மீன் இல்லை இல்லை, என்னோட ஒரு வயசு கூட, பிகாஸ் அதுக்கும் என்னோட ஒரு வயசு கூட தானே. ஸோ நான் சொல்கிறேன், ஒரு வயசு கூட, ஓ வயசு தான். ஆனால் இவர் வீடெலாம் வாங்கிட்டாரு, நல்ல வேலை எடுக்காரு, கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லணும். அது அப்படியே ஸ்லோமோல திரும்பி, இப்போ நீ என்ன சொல்ல வர, நான் வீடு வாங்காம என்னது யூஸ்லெஸ்ஸாக இருக்குன்னு சொல்றியா அப்படின்னு சேச்சா. நான் அப்படிலாம் டைரெக்டாக
1: சொல்லலாம்
0: பண்ணலாம், பட் இருந்தாலும் நீங்க என்னாச்சும் சி சாதனைங்கிறது வந்து நான் உங்களை லட்சாதிபதியாக சொல்லலை. ஏதாச்சும் ஒரு நம்ம ஸ்டார்டிங்ல பண்ண கோல்ல ஏதாச்சும் ஒன்று அக்கம்ப்ளிஷ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு
1: செல்ஃப் கேர் ஓரளவுக்கு பண்ணிட்டு இருக்கோம். ஃபோன் யூசேஜ் ஓரளவுக்கு கான்சியஸாக இருக்கும். ஈட்டிங் ஹெல்தி கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாமே கொஞ்சம்
0: நைஸ் நைஸ்
1: ட்ரீட்மெண்ட்ஸ் அண்ட் 10 மணிக்குள்ள தூங்குற மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். அது வந்து அட்லீஸ்ட் ஒரு 50% மேலே நம்ம வந்து அச்சீவ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான்.
0: நான் வந்து இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிச்சேன்னா, அடிக்கிறோமோ இல்லையோ தடுக்கிறோம் அப்படின்னு ஆரம்பிச்சேன். தடுத்துட்டே இருக்கேன். அதாவது இதுக்கப்புறம் எவ்வளோ அடி விழுந்தாலும் பரவாயில்லையா அப்படிங்கிற அளவுக்கு அதுதான் என்னோட அச்சீவ்மெண்ட் நினைக்கிறேன். பட் பிரச்சனை இல்லை, ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்கு வருஷம். அடுத்த வருஷம் ஆவறதுக்கு இன்னும் 3 மாதம் தான் இருக்கு. இன்னும் நிறைய சி எவ்வளோ தோல்விகள் வந்தாலும் அந்த தோல்வியை நினச்சி கவலைப்படுறதுக்கு நம்மளுக்கு இங்கே டைம் இல்லை. அதனால அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும்.
1: டைம் இல்லைன்றது மட்டும் கூட இல்லை, அது மாதிரி வாழ்க்கைன்னா அதை மேலே போய்கிட்டே வந்துட்டு தான் வரும்,
0: போயிட்டே இருக்க வேண்டியதான். போயிட்டே இருக்க வேண்டியதான், தட்டி விட்டு என்னது சப்பமேட்டு சால்ட் வாட்டர்னு சொல்லிட்டு
1: போயிட்டே இருக்கணும்.
0: ஆமாம், எக்ஸாக்ட்லி. சரி, இன்னைக்கு நம்ம போன வாரமே சொல்லியிருந்தோம் இல்லையா, சூப்பரான டாபிக்கோட வரணும். என்ன மாதிரியான சூப்பரான டாபிக்னா, வேற மாதிரி சூப்பரான டாபிக். இன்னைக்கு வந்து எல்லா புருஷனும் முன்னாடியும் உட்காந்து பேசுற மாதிரி ஒரு டாபிக்கா இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா, கூட்டு குடும்பமா இல்ல தனி குடும்பமா, அதாவது ஜாயிண்ட் ஃபேமிலி ஆர் நியூக்ளியர் ஃபேமிலி அப்படிங்கறதான் கேள்வி. இங்க நியூசிலாண்ட்ல வாழ்ற மக்களுக்கு வந்து பொதுவாவே வந்து நியூக்ளியர் ஃபேமிலியா தான் இருப்பீங்க, ஏன்னா நீங்க அங்க ஊர்ல இருந்து விட்டுட்டு தான் வந்துட்டு இருப்பீங்க. பட் இருந்தாலும் இப்பயுமே இங்கேயுமே வந்து அப்பா அம்மாலாம் வந்து கூட்டிட்டு வந்து இருக்கிற ஃபேமிலிஸும் இருக்காங்க. நானே நிறைய பேர் பார்த்திருக்கேன். அது மட்டும் இல்லாம வந்து இங்க நியூசிலாண்ட்ல பாத்தீங்கன்னா 16 வயசு ஆனதுக்கு அப்புறமே வீட்டு விட்டு வெளியே போற பிள்ளைங்களாம் இருக்காங்க. ஸோ அதனால இங்க மோஸ்ட்லி நியூக்ளியர் ஃபேமிலி தான். பட் இருந்தாலும் நம்மளோட கல்ச்சர் அடிப்படையில நம்ம வந்து பொதுவா நம்ம பேசலாம், இல்ல நம்ம தனிப்பட்ட கருத்து கூட வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க சொல்லுங்க லாவண்யா, உங்களுக்கு எது பிடிக்கும், ஜாயின்ட் ஃபேமிலியா நியூக்ளியர் ஃபேமிலியா, கூட்டு குடும்பமா தனி குடும்பமா, தனி குடுத்து நம்ம?
1: அதாவது இப்ப நீ சொல்லும் போது ஜாயின்ட் ஃபேமிலியே வந்து நீ என்ன சொன்ன, அவங்க அம்மா அப்பா இருந்தா அது பேர் ஜாயின்ட் ஃபேமிலியா? ஐ எம் வெரி சாரி, அது ஜாயின்ட் ஃபேமிலி இல்ல, அது ஃபேமிலி.
0: அதுதான் இப்ப நினைக்கிறது இல்லையே,
1: இது வந்து இதுதான் சொல்றேன், இந்த நிலைமையதான் நம்ம நிக்கிறோம். சரியா? அதாவது உங்க
0: கண்களை திறந்து விட்டீர்கள்.
1: அதாவது உங்க மாமியார் மாமனாரோட தங்கிறது தான் ஃபேமிலி. சரியா? இப்ப வந்து ஜாயிண்ட் ஃபேமிலினா, நான் சின்ன பிறந்த போது ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தேன். அதாவது எப்படின்னா, எங்க தாத்தா பாட்டி, எங்க சித்தப்பா சித்தி, என்னோட தம்பி, இவங்க எல்லாரும் ஒரே வீட்டுல இருந்தோம். சரியா? நான் ஸ்கூல் படிச்ச டைம்லலாம் அப்படிதான் இருந்தோம். ஸோ ஓகேயா? ஸோ அதுதான் ஜாயின்ட் ஃபேமிலி.
0: ஆமாம், அதாவது ஜாயின்ட் ஃபேமிலினா இப்போ எப்படின்னா, ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் இருக்கிற ஃபேமிலி வச்சுக்கோமே. இப்போ நீங்கள் இருக்கீங்க, கணவர் இருக்காங்க, உங்க கணவருடைய பெற்றோர்கள், உங்களுடைய பெற்றோர்கள், அப்புறம் உங்களுடைய குழந்தைகள். இப்போ நாளைக்கு உங்கள் பிள்ளைங்க கல்யாணம் பண்ணாங்கன்னா அவங்களோட பார்ட்னர்ஸ்கள் ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து இருக்கிறது, இதெல்லாம் வந்து அப்படியே கூட்டு குடும்பமாக ஆகும். அதுதானே சொல்ல வரோம் இல்லையா? நேத்து நான் வந்து ஒரு படம் பார்த்துட்டு இருந்தேன், பியார் பிரேமா காதலா கல்யாணமான்னு தெரியல, அதுதான் அந்த படம்.
1: புது படம்
0: வந்திருக்கு. நான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த படத்தை அன்னைக்கு ஒரு நாள் போட்டேன். எனக்கு அப்படியே ஒரு மாதிரி, நடா இது என்னோட அட்டென்ஷனே எடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ராதிகா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஒரு சீனை பார்த்ததுக்கு அப்புறம், ஏ நல்லா இருக்கும் போலையே அப்படின்னு, ஏன்னா இன்ஸ்டாகிராமில் ரீல் பார்த்தேன். அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, லைக் வந்து ஏ என்ன புருஷன் காலையில் எழுந்திரிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது மாமியாருக்கு வந்து மருமகளை கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி இவங்க மருமகனை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கேன், சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பார்த்தேன். சரி, அந்த படம் வந்து ஓடிடியில் வந்தாச்சு. ஸோ அதனால அதோட கதையை நான் இங்கே லைட்டாக சொல்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த டாபிக்
1: சொல்லாத, ஏன்னா நான் ஒன்றும் பார்க்கல.
0: ஓகே ஓகே. இந்த படத்துக்கு இந்த டாபிக் ரொம்பவே லைக் எப்படி சொல்ல ரெலவன், எஸ் பொருந்தோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் கதையை சொல்ல முடியாதுன்னு லாவணியை வாயடுத்தி விட்டார்கள். பட் இருந்தாலும் இந்த டாபிக்கு இந்த படம் ரொம்பவே பொருந்தும். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்க. ஏன்னா இந்த படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து நெற்றி கண் திறக்கும்,
1: உங்கள் கண்கள் திறக்கப்படும்.
0: ஆமா, உங்கள் கண்கள் திறக்கப்படும். இந்த படத்துல நடிச்சிருக்க ஹீரோயின் யாருன்னு பாத்தீங்கன்னா ஐ திங்க் இவங்க

0: பேச ஆசை கூட இல்ல இல்ல இல்ல விழிவீக்கிற இந்த பாட்டா கூட இருக்கலாம். அதாவது சாயா பியங்கரோட ஏதோ ஒரு பாட்டுல வர ஒரு ஹீரோயின் தான். அவங்கள நீங்க அவங்க வந்து நிறைய பேருக்கு அவங்க அழகா இருக்காங்கன்னு சொல்லி நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சு. சோ அதுக்காகவா அட்லீஸ்ட் போய் பாருங்க. ராதிகா சரத்குமார் நடிச்சிருக்காங்க
1: அவங்க.
0: அவங்க பெஸ்ட், அவங்க தான் பெஸ்ட். செந்தில் நடிச்சிருக்காரு, இன்னொன்னு இருக்கு,
1: இன்னொன்னு
0: அவரும் நடிச்சிருக்காரு. அடுத்து வந்து இந்த ஒரு நல்ல ஒரு அப்பா கேரக்டரு, இந்த அபியும் நானும்ல இந்த பிச்சைக்காரரா ஒருத்தர் வருவாரு, அவர் சூப்பர் ஆக்டர்ல, அவரு நடிச்சிருக்காரு. சோ இந்த மாதிரி நல்ல நல்ல கேரக்டர் எல்லாம் நடிச்சிருக்காங்க. அப்புறம் கனா படத்துல ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு அம்மாவும் நடிப்பாங்கல்ல. நீ நீ அடம் பிடிக்கிறதுல தாண்டி தெரியணும் உன்னோட இது எவ்வளவு அப்படின்னு அந்த அம்மா. சோ இவங்க எல்லாம் வந்து பாருங்க, அவங்க நடிச்ச கேரக்டர் ஞாபகம் வச்சிருக்கிற அளவுக்கு அவங்க நடிச்சிருக்காங்க.
1: சின்ன சின்ன கேரக்டர் இருந்தாலும் நம்ம என்ன சொல்ற
0: எனக்கு தெரியாத நல்லா தான் நடிச்சிருக்காங்க. ஒரு காமன் காய்க்காக எடுத்து போட்டிருக்காங்க. நைஸ் நைஸ், வெரி நைஸ். கரு படத்தோடைய கருவுமே வந்து ரொம்ப நல்ல இதுதான். சரி இப்ப
1: நீங்க
0: இல்ல நீங்க ஆமாமா, ஏன்னா நான் நீங்க படத்தை பார்க்காதனால நான் இதை சொல்ல விரும்பல. என் பார்க்காத மக்கள் நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் போய் பாருங்கள், பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களோட கொமெண்டை வந்து நீங்கள் ஃபேமிலி கூட பகிர்ந்துக்கோங்க. சரி நீங்கள் வந்து நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு எண்டு கார்டு போட்டு ஏத்தாலும் பண்ணிட்டீங்க, இப்போ பதில் சொல்லுங்கள்.
1: என்ன கேள்வி?
0: ஜாயிண்ட் ஃபேமிலியா நியூக்ளியர் ஃபேமிலியானு கேட்டேன். அதுக்கு முன்னாடி தான் ஜாயின்ட் ஃபேமிலினா இது அப்படின்ட்டீங்க.
1: ஆமாம், ஆக்சுவலாக ஜாயின்ட் ஃபேமிலி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து வீட்டில் பெரியவங்கன்னு என்ன என்ன கேட்டிங்கன்னா, வீட்டில்னா ஒரு பெரியவங்க இருக்கணும் அப்படின்றது வந்து எனக்கு என்னுடைய ஒரு பர்சனல்.
0: என் வீட்டில் நான் தான் பெரியவேன், ஏன் தெரியுமா? ஏன்னா என் வீட்டில் நான் மட்டும் தான் இருக்கேன்
1: இப்போ. எஸ், ஸோ அந்த மாதிரி. ஸோ ஏன்னா இந்த மாதிரி இருக்கும். ஏன்னா நான் மேபி நான் வளர்ந்ததுமே என்னோடய தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தி எல்லாரோட சேர்ந்து வளர்ந்ததுனாலயா, இல்லை நான் வெளிநாட்டில் நிறைய நான் நிறைய வருஷம் படித்ததுனால எனக்கு வந்து மேபி ஐ மிஸ்ட் மை எல்லாரும் இருக்கிறது. ஏன்னா எஸ் நீங்கள் வந்து தனியாக இருந்தால் யூ வில் ஹாவ் த ஃப்ரீடம், but you also have the responsibility and you freedom to take. Sometimes it will be like I have too much of freedom. இது வந்து யாராவது சொன்னால் நல்லா இருக்குமே, இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு யாராவது சொன்னால் நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்துட்டு நான் என்னுடைய 20 வயசுலேயே எனக்கு அது ஐ குட் ரியலைஸ். ஏன்னா நான் வந்து 15-16 வயசு இருக்கும் போது சே நமக்கு தெரியாத மேட்ரா, நம்மளால் ஒரு புதுமையை முடிவெடுக்க முடியலப்பா இந்த உலகத்தை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பான டைம் இருக்குது. ஆனால் ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறமா என்னது இந்த பதில், இந்த முடிவை நான் தான் எடுக்கணுமா, ஐயோ யாராவது சொல்லுங்களேன் எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பாக வந்துச்சு. ஸோ இட் ஹாஸ் ப்ளஸ் அண்ட் மைனஸ். பட் ஓவரால் வீட்டில் வந்து ஒரு பெரியவங்க இருந்தாங்கன்னா, பெரியவங்களும் மனுஷங்க இருந்தாங்கன்னா இட்ஸ் குட். ஏன்னா பீப்புள் கனெக்ட், வி ஆர் ஹியூமன், எப்படி சொல்கிறது, ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் சோஷியல் அனிமல்ஸ். ஸோ வி நீட் தட் சோஷியல் கனெக்ட், அந்த ஒரு நெட்ஒர்க்கிங் 100% நமக்கு வந்து வேணும். அண்ட் ஆல்சோ என்ன சொல்கிறது, இந்த 4 பேர் மூஞ்சியே பார்க்கறது பதிலாக இன்னொரு 4-5 பேர் மூஞ்சி சேர்த்து பார்த்தா நல்லா தான் இருக்கும்.
0: ஆமாம், நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, கூட்டு குடும்பமாக இருந்தால் சண்டைலாம் வருமா, வரட்டுமே.
1: காப்பாத்த முடியாது சரியா? சோ நம்ம வீட்டில் பெரியவங்க நமக்கு நல்லதுக்கு தான் சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சு நம்ம
0: பண்ணோம்னா
1: அந்த மாதிரி தான் வந்து இருக்கணும். ஸோ தட் இஸ் த பேசிக் திங். ஏன்னா வீட்டில் ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம வேலையில் இருக்கோம், இப்போ வீட்டில் ஃபார் இன்னைக்கு எங்கள் வீட்டில் நடக்கிற சுச்சுவேஷன் சொல்கிறேன் நான். இன்றைக்கி வந்து டக்குன்னு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஷிஃப்ட் இருந்தது வேலையில், சரி டக்குன்னு நான் வந்து இப்போ எடுத்து பண்ணியாச்சு. ஸோ நான் செய்ய வேண்டிய வீட்டில் பசங்க ஸ்கூல்லேருந்து வந்தவருக்கு கொடுக்க வேண்டிய செய்ய வேண்டிய வேலையை பசங்க சாப்பிட்றதோ உடவர் பண்ண வேண்டியதை எங்கள் மாமியார் வீட்டில் இருக்காங்க, அவங்க பார்த்துக்கிட்டாங்க சரியா? இப்போது நான் இல்லைன்னு, இப்போ நான் எங்கள் மாமியாரும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நானும் இல்லைன்னு வச்சுக்கோ, பசங்களே வந்து ஏதாவது உருட்டி பிரட்டி ஏதாவது செஞ்சு சாப்பிடணும். தட் இஸ் ஆல்சோ நாட் அ பேட் திங், பட் இட் இஸ் ஸ்டில் தேர் வீட்டுக்கு. இப்போ நம்ம வீட்டை நம்மளா சாவி போட்டு திறந்து வீட்டுக்கு ஒரு எம்டி ஹவுஸ்க்குள்ளே வரத்துக்கும், நம்ம வீட்டு நம்ம வந்தோடனே ஆ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கூப்பிடறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு.
0: கண்டிப்பா கண்டிப்பா,
1: there's a lot of difference.
0: அது நீங்க சொல்லும்போது நான் வந்து சிரிச்சிட்டு இருந்திருப்பேன், கவனிச்சிருந்திருப்பீங்க. இது எதுக்கு கிறுக்கு மாதிரி இப்போ நம்ம பேசுறதுக்கு சிரிச்சிட்டு இருக்கு அப்படின்னு.

0: அதுக்காக இல்ல, நீங்க சொன்னீங்கல்ல இந்த கூட்டு குடும்பம், அந்த நீ யார் என்கிட்ட சொல்றதுக்கு அந்த கேள்வி கேட்கும் போது அந்த அது டைலாக் நீங்க சொல்லும் போதே வடிவேலு சத்யராஜ் ஒரு படத்துல நடிச்சிருப்பாங்க, தியேட்டர் வச்சிருப்பாங்க, இந்த வீட்டுல நான் யாரு நான் யாரு நான் யாரு அந்த டைலாக் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. சரி ஓகே, நல்லா சூப்பரா சொன்னீங்க. ஆக்சுவலி இது ரெண்டுத்திலயுமே வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கட்டும், நியூக்ளியர் ஃபேமிலியா இருக்கட்டும், இது ரெண்டுத்திலயுமே வந்து, சாரி நம்ம தமிழ்ல பேசணும் இல்லையா, கூட்டு குடும்பமா இருக்கட்டும் தனி குடுத்தனமா இருக்கட்டும், இதுல வந்து ரெண்டுத்துக்குமே நல்லது கெட்டது இருக்கு, எல்லாத்துக்குமே நல்லது கெட்டது.
1: என்ன சொல்றது, ஒரு காயினா ரெண்டு பக்கம் இருக்கும். எது நம்மளுடைய நிறைய மெஜாரிட்டி அப்படின்னு பார்த்துதான் நம்ம.
0: ஆமா கண்டிப்பா. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, முன்ன இருக்கிற இந்த நம்ம டிராமா எல்லாம் இருக்கு இல்லையா, நாடகங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, சோ அந்த நாடகங்கள்ல எல்லாம் வந்து மெயின் பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிக்கும்னா, கல்யாணம் பண்ணுவாங்க, அதாவது ஒரு குடும்பம் இருக்கும், அந்த குடும்பத்துல கல்யாணம் பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ணி திடீர்னு ஒரு மாப்பிள்ள வந்து சொல்லுவாரு தனி குடுத்தனம் போனோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சோ அதுல இருந்தா பிரச்சனை ஆரம்பிக்கும். அப்படிதான் கதையை கொண்டு மெகா சீரியல் எல்லாம் அப்படிதான் கொண்டு போவாங்க. சின்ன வயசுல இருந்து இவங்க கொல்லாம் வளர்ந்தனால உங்களுக்கு அப்படி தோணுது, இல்லனா நீங்க வெளிநாட்டுல இருந்தனால அது இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து நீங்க இப்ப என்கிட்ட கேட்டீங்கன்னா வந்து, நான் வந்து சின்ன வயசுல நான் வந்து நினைச்சிருக்கேன், என்ன நினைச்சேன்னா, ஐயோ நான் அதாவது சின்ன வயசுலேயே பாருங்க, நான் கல்யாணத்தை பற்றிலாம் யோசிச்சிருக்கேன், அப்போலாம் நான் வயசு கூட வந்திருக்க மாட்டேன். அப்போ நம்ம யோசனை என்னன்னா, என்ன இந்த படம்லாம் பார்க்குறோம்ல, படம் பார்க்குற சொந்தக்காரவங்க வீட்டில் நடக்கிறதுலாம் பார்க்குறோம்ல, பார்த்துட்டு என்னோட ரிலேட்டிவ் வந்து அவங்க எப்போ பாரு வந்து அவங்க மாமியார் பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனை அவங்களுக்கு, மாமியார் மருமக சண்டைலாம் ரியல் லைஃப்ல அப்போ தான் பார்க்குறேன், அதாவது லிட்டலி ட்ராமாவில் நடக்கிற மாதிரி நடந்துட்டு இருக்கோம், என்னடா உண்மையாலே தான் போலயே அப்படிங்கிற மாதிரி. அதனாலே நான் வந்து என்ன முடிவு பண்ணேன்னா, நான் கல்யாணம் பண்ற பையனுக்கு வந்து மாமியார் இருக்கக்கூடாது,
1: நான்
0: கல்யாணம் பண்ற பையனுக்கு அம்மாவும் இருக்கக்கூடாது, முக்கியமா தங்கச்சி நாத்தனார் பிரச்சனை இருக்கக்கூடாது, அப்படிதான் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் ஆக்சுவலி. ஆனா ரொம்ப பண்ணியா இருக்கு. ஆனா இப்ப நம்ம அதனாலதான் நம்மளுக்கு சின்ன வயசுல இருக்கும் போது நமக்கு என்ன வேணும் நம்மளுக்கு தெரியாது, நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். மேபி 25+ ஆமா. சோ நான் வந்து இப்ப என்கிட்ட கேட்டீங்கன்னா, நான் வந்து கண்டிப்பா கூட்டு குடும்பம்னு சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து என் ஃபேமிலி கூட வளரல, நான் வந்து கடைசியா என் ஃபேமிலி கூட ஒன்னா வளர்ந்தது எனக்கு 8 வயசா இருக்கும் போதுதான். 8 வயசுக்கு அப்புறமா நான் வந்து 8 வயசுலேருந்து 17 வயசு வரைக்கும் நான் ஒரு ஃபேமிலி வீட்டில் இருந்தேன், ஆனா அது என்னோட ஃபேமிலி கிடையாது, அது வந்து லைக் அத்தை வீடு, சித்தி வீடு, சினிமா வீடு, பாட்டி வீடு, இப்படியே தான் போய்கிட்டு இருந்துச்சு. என்னதான் அவங்க நம்மளை நல்லா பாத்துக்கிட்டாலும் நம்ம அப்பா அம்மா நம்ம அக்கா தங்கச்சிங்க கூட வர்க்கிற மாதிரி வராது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு ஏக்கம் அந்த அது ஒரு இது இருக்கு. ஸோ அதனாலே நான் வந்து அதுக்கப்புறம் காலேஜ் லைஃபு, அதுக்கப்புறம் வீட்லேயே இல்லை,
1: ஹாஸ்டல்
0: ஹாஸ்டல் இப்போ தனியாக இங்கே வந்து தனியாக தான் இருக்கும். ஸோ இப்படிலாம் இருக்கும்போது எனக்கு வந்து என்னன்னா, எனக்காக ஒரு எனக்கு ஒரு குடும்பம் கூட வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல, பட் எனக்கு நானே எனக்கு ஒரு குடும்பத்தை அமைச்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு, இவன் தோ வந்து ரிலேஷன்ஷிப் எல்லாம் பெருசா அந்த அளவுக்கு என்னடா இப்ப இருக்கிற காலகட்டத்துல காதலாம் நம்ப முடியும் இந்த மாதிரிலாம் இருக்கிற பட்சத்திலையும், ஏதோ ஒரு சைட்ல வந்து என் மனசுல வந்து சொல்லும், கண்டிப்பா வந்து ஐ நீட் டு பில்ட் அ ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் ஐ வாண்ட் டு பில்ட் அ ஃபேமிலி, பிகாஸ் எனக்குன்னு ஒரு பர்சன் இருக்கணும், நமக்குன்னு ஒரு குழந்தை இருக்கணும், அண்ட் அவங்களுக்கு அப்பா அம்மா தங்கச்சி எல்லாம் இருக்கணும், அவங்கலாம் என்ன அவங்க வீட்டு பிள்ளையா பாக்கணும். ஸோ இந்த மாதிரி ஆசைகள் வந்து கண்டிப்பா இருக்கு. ஸோ என்ன கேட்டா கூட்டு குடும்பம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்ப திடீர்னு யாராச்சும் என்கிட்ட கேக்குறாங்கன்னு வச்சுக்கோமே, ஓ திடீர்னு வாட் இஃப் அந்த அப்பா அம்மாவுக்கு ஒண்ணு பிடிக்கல எல்லாம் என்ன பண்றது அப்படின்னா, அந்த மாதிரி பிகாஸ் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்து அவங்களும் அந்த பையனை வந்து நல்லா காதல் பண்றாங்க, நல்லா காதல் பண்றாங்க, பட் அந்த பையனோட அப்பா வந்து அப்பா அம்மா வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது, இந்த பொண்ணை பிடிக்கலையா இல்ல இந்த பொண்ணை ஏன் பிடிக்கலன்னு தெரியல, ஒன்றும் சொல்லலை, ஒரே பையன், அதனால வந்து பையனை சீக்கிரமா கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. இப்ப என்னன்னா, இந்த பொண்ணுக்கு அவங்க வீட்டுக்கு போவே பிடிக்கல, அவங்க வீட்டுக்கு போனா அவங்களாம் வந்து அப்படியே லைக் யூனோ ஒரு மாதிரி சந்தோஷமே இல்லை. இப்ப என்னெல்லாம் கேட்டா, இப்ப நான் போறேன் அப்படின்னாக்கா நான் வந்து ஜாலியா போறேன், என் வீட்டுக்கு போற மாதிரி ஒரு சந்தோஷமா போறேன்னு வச்சுக்கோமே, ஆனா அந்த பொண்ணு வந்து அந்த மாதிரி சந்தோஷமா போல, போயிட்டு வரும்போதுலாம் ஒரு கம்ப்ளைண்டோட தான் வருவான். ஸோ அதனால வந்து என்னடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் எனக்கு அந்த மாதிரி இருந்தா அந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு வேணாம். எனக்கு வந்து எப்படி இருக்கணும்னா, நம்ம ஃபேமிலி ஏன்னா இப்ப எனக்கு ஒரு பர்சனை பிடிச்சிருக்குன்னா அவங்களுக்கு பிடிச்ச அந்த குடும்ப பீப்புளுமே நம்மளுக்கு பிடிச்சவங்களா தானே இருக்க முடியும். ஸோ இது வந்து ரிலேஷன்ஷிப் வைஸ் மட்டும் இல்லாம எந்த கூட்டு குடும்பத்துல இருந்தாலும்

0: அவங்கள வந்து உங்க ஃபேமிலியா நீங்க கருதணும்.
1: இதுல என்னன்னா, ஆக்சுவலா என்ன பேசிக் ட்ரூத் என்னன்னா, யூ வென் யூ கெட், நீ லவ் பண்ணும் போது வேணா அந்த பையனை லவ் பண்ணலாம், பட் வென் யூ கெட்டிங் மேரிட், இட்ஸ் நாட், யூ ஆர் நாட் கெட்டிங் மேரிட் டு ஹிம், யூ ஆர் கெட்டிங் மேரிட் டு தி என்டையர் ஃபேமிலி.
0: ஆமா,
1: நாட் ஓன்லி தி ஃபேமிலி, தி என்டையர் அந்த ஜனதா, அந்த ஒரு அந்த எக்ஸ்டெண்டட் ஃபேமிலினா இருக்காங்க பாரு. ஸோ இது வந்து ஏன்னா எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்றேன்னா, என்னோட கசினோட பையன் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ். ஸோ அவன் வந்து கல்யாணம் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அவனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருந்தாங்க அந்த டைம்ல. ஸோ அப்போ வந்து என்ன சித்தி, எப்படி நான் சொன்னது பாருடா, பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணோன்னு உனக்கு பொண்ணுனா ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகுமா அப்படின்றது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஏன்னா அவங்க ஃபேமிலி வந்து எப்படின்னா, அவங்களுக்கு ஒரு 4 brothers, அவங்க பிரதர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு வீட்டில் இருக்காங்கல்ல, எல்லாம் வெளிநாட்டில் நிறைய இடத்துல இருக்காங்க, பட் தே ஆல் டூ திங்ஸ் டுகெதர். அவங்க பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப சோஷியல் பீப்புள், இந்த லயன்ஸ் கிளப், இந்த மாதிரி ரோட்டரி கிளப், அது மாதிரி ரொம்ப தயார். ஸோ வருவாங்க போவாங்க நிறைய, டிராவல் நிறைய, இந்த மாதிரி நிறைய என்டையர் ஃபேமிலி ஸ்பின்னி படைஞ்சிருக்கு சரியா. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது நீ வந்து ஒரு ஒரு இன்ட்ரோவாட்டை கொண்டு வந்து நீ வீட்டுக்குள்ளே வச்சுக்கோ, ஏன் அது வீடே வந்து வீடே பிரிச்சிடும், புரியுதா? ஸோ அது நீங்கள் வந்து நான் சொல்கிறது வந்து, எவ்ரி பர்சன் வென் யூ ஆர் சூஸிங் யுவர் பார்ட்னர், யூ ஹாவ் டு திங்க் அபவுட் யுவர் ஃபேமிலி. வில் ஷீ ஆர் ஹீ செட் இன் யுவர் ஃபேமிலி, புரியுதா? அது வந்து நம்ம நிறைய பேர் யோசிக்கிறது கிடையாது, லவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்ணிட்டு போகிறது வேண்டியது. அதுக்கப்புறமா வந்துட்டு குழு காசை மிஸ்ய காசைனா கஷ்டம். சி, ஒரு பொண்ணு ஒன்று நம்பி வந்துருச்சுன்னா அந்த பொண்ணை நீ பார்த்துக்கணும், இட் இஸ் யுவர் திங். அம்மா அப்பா எஸ், பட் அடுத்து உன்னை நம்பி ஒரு ஜீவன் வந்திருக்கு, அப்புறம் அதுங்களை நம்பி இன்னும் 4 ஜீவனங்கள் இருக்கும். ஸோ யூ ஹாவ் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் யுவர் வைஃப் அண்ட் சில்ட்ரன் ராதர் தென் யோர் மதர் அண்ட் ஃபாதர். இந்த பக்கமும் இருக்கு, பட் யூ ஹாவ் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ யூ வில் பி லிட்டரலி டோன் அ பார்ட். நான் என்ன பண்ணணும், நான் எந்த பக்கம் போகணும், எங்கள் அம்மாவுக்கு பார்க்கணுமா, எங்கள் பொண்டாட்டிக்கு பார்க்கணும்னா அதுதான். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் நீ உன்னை வச்சுக்காமல் இருக்கிறதுக்கு நீ என்ன பண்ணணும்னா, சூஸ் வைஸ்லி. யூ ஹாவ் டு சூஸ் வைஸ்லி அஸ் டு ஹவு யூ திங்க். பிகாஸ் இப்போ வந்து ஒருத்தரை மாத்திடலாம்னு நினச்சி மட்டும் தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்காதீங்க.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த அதெல்லாம் முடிஞ்சுக்கேன், இதை மாத்துறேன் அதை நாட்டை திருத்துறேன்,
1: இல்லை மாற மாட்டாங்க. நீ அது உன்னோட வேலையும் கிடையாது, அது இட்ஸ் நாட் யுவர் ஜாப் டு
0: எக்ஸாக்ட்லி யாரையும் மாத்தணும்னு நினைக்காதீங்க,
1: நோ நீட்.
0: ஆமா,
1: ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ மாறிடுவேன். இப்போ
0: நான்
1: நார்மலாவே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் மேரிட் டு மை ஹஸ்பண்ட் ஃபார் நவ் 17 இயர்ஸ், பட் ஐ நோ ஹிம் ஃபார் த லாஸ்ட் ஆல்மோஸ்ட் 30+ இயர்ஸ். ஓகே, ஸோ மோர் தென் ஹாஃப் மை லைஃப் ஐ நோ ஹிம். ஸோ நான் எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணமோ அந்த டைம்லேருந்து நானே மாறியிருக்கேன் நிறைய. My interests, my priorities, my choices, they have changed. But I still love him. That is different. But I have changed. I know that I have changed. And so is he. Idha solran. You have to grow with each other. Not apart from each other. And you, at any point of time, unga amma illa, adhaadu unga family-ya, nana, andra andha குவெஸ்டனிங் வந்து கொடுக்க கூடாது.
0: ஏன்னா அவங்க ஃபேமிலி நம்ம ஃபேமிலி எல்லாமே ஒண்ணுதான்.
1: ஆ, எக்ஸாக்ட்லி. நீ வந்து உங்க மாமியார உங்க அம்மாவா நினைக்க தேவையில்லை, உங்க மாமியார நீ மாமியாரே நினைச்சுக்கோ, தட்ஸ் ஃபைன். பட் யூ உங்க
0: மாமியாரே எதிரியா நினைக்காதீங்க,
1: எதிரியா நினைக்காது.
0: அதே மாதிரி தான் மாமியார் இருக்கும்
1: மருமக. இப்ப நீங்க சொன்னீங்க உங்க ஃப்ரெண்ட் ஒரு ஒரு கான்செப்ட் சொன்னீங்கல்ல, அது வந்து மெயினா இந்த சிங்கிள் சன் சின்ட்ரோம்னு ஒண்ணு இருக்கு. அதாவது ஒரு பொண்ணு இல்ல ஒரு பையன் ஒரு குழந்தை இருந்து வச்சுக்கோயே, Nobody is too good enough for your child. உன் பையனுக்கு நீ மகாராணியே கொண்டு வந்து வச்சாலும் வேலைக்காவது. அதே மாதிரி அந்த பொண்ணுன்னா உனக்கு இளவரசனா வந்தாலும் உனக்கு அதுல ஏதாவது ஒரு நோட்டம் கண்டுபிடிப்பீங்க. ஸோ திஸ் இஸ் அ திங். அண்ட் அந்த லெட்டிங் கோ, அதாவது நீ இத்தனை வருஷம் நான் தானே பார்த்து பார்த்து வளர்த்தேன், ஆமா பார்த்து பார்த்து வளர்த்தேன், இந்த நாளுக்காக தான் பார்த்து பார்த்து வளர்த்த நீ. சி, யூ ஹவ் க்ரோன் சம்படி டு லெட் தெம் கோ, டு லெட் கோ. நீ பிடிச்சிக்கிட்டே நீ சாவர வரைக்கும் பிடிச்சிட்டு இருக்க
0: முடியாதுல்ல.
1: ஸோ இந்த அதாவது எல்லார் பக்கமே கொஞ்சம் தே ஹாவ் டு மேக் சேஞ்சஸ். அண்ட் அப்போ தான் வந்து தட் ஹோல் அந்த ஜாயின்ட் ஃபேமிலின்ற கான்செப்டே வந்து வில் ஒர்க். நாட் ஓன்லி த ஹஸ்பண்ட் ஒய்ஃப், த மதர் ஃபாதர், எவ்ரிபடி ஹேஸ் டு மேக் திஸ் திங். நம்மளுடைய ஊரில் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, என் புள்ள எனக்கு தான், என் வீடு நான் தான் ராஜாங்கம் பண்ணுவேன்னு நீ உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா அந்த பொண்ணும் வந்திருக்கு, அந்த பொண்ணோட வீடு இது, அந்த பொண்ணு ராஜாங்கம் பண்ண நினைக்கும்ல. ஸோ யூ ஹாவ் டு கிவ் ஈச் அதர் ஸ்பேஸ் அண்ட் கிவ் அண்ட் ரெஸ்பெக்ட்.
0: ஆமாம்,
1: அந்த ரெஸ்பெக்ட் ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்கணும். அந்த ரெஸ்பெக்ட் இல்லைன்னு வச்சுக்கோ, ஏன் ரொம்ப ரொம்ப கஷ்டம்.

0: ஆமா ரொம்ப கஷ்டம். அதே மாதிரிதான் கூட்டு குடும்பத்துல இருக்கும் போது நிறைய வித்தியாசமான பீப்புள் எல்லாம் இருப்பாங்க. ஒருத்தவங்க இன்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க, ஒருத்தவங்க எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க, ஒருத்தவங்க கோவக்காரங்களா இருப்பாங்க, ஒருத்தவங்க சாந்தமானவங்களா இருப்பாங்க.
1: இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ற பத்தியா நீ? அப்ப நீ வந்து உன்னோட கேரக்டர் எவ்வளவு சூப்பர். ஆமா இல்ல இல்ல சீரியஸா, அப்ப உன்னோட கேரக்டர் எப்படி ஸ்ட்ரென்த் ஆகும் பாத்துக்கோ.
0: ஆமா
1: இப்ப நீ தனியா வந்து இருந்தா வச்சுக்கோ, இப்ப நீ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க தமிழ் ஸ்கூல்லாம் நடத்துறீங்க. சோ அப்ப நீங்க வந்து அங்க வர பசங்களை கூட நீங்க பாத்தீங்கன்னா, யூ வில் பி ஏபிள் டு சீ டிஃபரன்ஸ். சிப்ளிங்ஸோட வளர பசங்க எப்படி இருப்பாங்க, சிங்கிள் சைல்டா இருக்கவங்க எப்படி இருப்பாங்கன்னு நீங்க இந்த கண்ணோட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா 100% யூ வில் ஃபைண்ட் அ டிஃபரன்ஸ். பிகாஸ் அந்த ஷேரிங், அந்த கோஆப்ரேஷன், அந்த அந்த சேர்ந்து அந்த கோ எக்ஸிஸ்டிங்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து தனியாக வாங்குறவங்களுக்கு
0: கண்டிப்பா. சரி, ஒரு அழகான பாடல் வந்துகிட்டே இருக்கு. இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, விதவிதமான கேரக்டர்லாம் இருக்காங்கன்னு, அந்த கேரக்டர்லாம் பத்தி போய் கேட்டு வந்துடலாமா?
1: கேட்கலாமே.

0: சூப்பரான பாட்டு. ஆனா அதுல வந்து எனக்கு பிடிச்ச ஒரு லைன் என்னன்னா, போலவே இந்த கூட்ட காப்பது யாருங்க, அழகான அம்மனை போலவே எங்க அப்பத்தாவ பாருங்க. அதுக்கப்புறம் வடிவேல் படுற கவுதான் கவுதான் குடும்பத்தைய கவுதான். அது ஆக்சுவலி இட் இஸ் அ நைஸ் மூவி. ஒரு கூட்டு குடும்பத்துக்கான உதாரணமா இந்த வெயில் படத்தை சொல்லலாம். ரொம்ப அழகா இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு குடும்பத்தையும் வந்து பிடிச்சி வைக்கிற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து ஒரு பெரிய நன்றிகள் தான் சொல்லணும் இல்லையா லாவணியா?
1: ஏன்னா எங்களுடைய என்னோட குடும்பத்துல இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்றது, எல்லாத்தையும் ஒன்னா அந்த பசை போட்டு ஒட்டி ஒரு ஒரு ஒன் பர்சன் ஹோல்டிங் தட் ஹோல் ஃபேமிலி டுகெதர் இல்லை. அது வந்து எங்க பாட்டி, எங்க அம்மாவோட அம்மா. ஷீ ஆக்சுவலி கெப்ட் ஆல் ஆர் தட்ஸ் வை மை சைல்ட்ஹுட் இஸ் அமேசிங். ஏன்னா நாட் ஓன்லி டிட் ஐ ஹாவ் அ குட் ஃபேமிலி, பட் ஐ ஹேட் அ எக்ஸ்டெண்டட் என்னோட கசின்ஸ் எல்லாரோடும் வி ஆல் க்ரூ அப் டுகெதர் லிட்ரலி. இவன் தோ வி லிவ்ட் இன் டிஃப்ரெண்ட் ஹவுசஸ், வி யூஸ் டு எனக்கு இப்படி யோசனா வி ஆல் க்ரூ அப் டுகெதர். ஏன்னா ஒரு ஒரு ஹாலிடேக்கும் நாங்கள் எல்லாருமே ஒரு ஒரு குழந்த, இப்போ நாங்கள் அஞ்சு பேர், அஞ்சு ஃபேமிலி, அஞ்சு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அம்மாவுக்கு. ஸோ அவங்க கூட வந்துட்டு எல்லாருக்கும் ரெண்டு ரெண்டு பசங்க. ஸோ நாங்கள் எப்படி மைக்ரேட் பண்ணுவோம், ஸோ அந்த எல்லா பசங்களும் ப்ளஸ் எங்கள் பாட்டி அப்படியே ஒருத்தர் வீட்டில் போய் இருப்போம். அங்கே ஒரு நாலு நாள் கொட்ட அடிச்சுட்டு எல்லாம் அட்டகாசம் பண்ணிட்டு திருப்பி அப்படியே அப்படியே அங்கேருந்து அடுத்த வீடுக்கு போவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒருத்தர் வீடாக மூவ் பண்ணி வரதுக்குள்ள வெக்கேஷன் முடிஞ்சிடும்.
0: அதாவது இப்போ இந்த இந்த காலகட்டத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் எப்படி நான் புரிய வைக்கலாம்னா, இந்த பார் ஹோப்பிங் பார் ஹோப்பிங்னு பண்ணுறீங்க.
1: ஆமாம், அந்த மாதிரி தான். ஸோ இது லிட்ரலி
0: இது வந்து கிராண்ட்மா ஹவுஸ் ஹோப்பிங்.
1: ஆமாம், இது எனக்கு யூஸ் டு பி, அதாவது ஒரு நம்ம நாலு நாள் தான் ஒருத்தர் வீட்டில் இருப்போம். ஸோ அந்த வீட்டில் வந்து அந்த வீட்டிலோட பழக்க வழக்கம், அந்த அந்த வீட்டோட சாப்பாடு, அந்த வீட்டோட வாட் எவர் ரொட்டீன்ஸ் இருக்கும், அதெல்லாம் வி வில் டூ. அண்ட் அப்படியே வி வில் மைக்ரேட். ஸோ எந்த ஃபேமிலிக்கும் ரொம்ப ஒரு பாரமாகவும் இருக்காது. ஏன்னா நம்ம பசங்களும் சேர்ந்து போவாங்க மற்ற அடுத்த வீட்டுக்கு. அண்ட் பெரியவங்கன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, பார்ட்டி வில் பி தேட் வுட் மானிட்டர் ஆல் த கிட்ஸ். ஏன்னா நிறைய வீட்டில் வந்து போத் ஆஃப் தம் வில் பி ஒர்க்கிங், ஸோ அட்லீஸ்ட் பார்ட்டி இருப்பாங்க பார்த்துக்கிறதுக்கு. ஸோ தட் வாஸ் த ஹோல் ஐடியா. அண்ட் சம்மர் வெக்கேஷன் வந்து இது வந்து நார்மல் வெக்கேஷன், மற்ற வெக்கேஷன்ஸ்லாம் வந்துட்டு எங்கள் அம்மா வீடு சைடு, சம்மர் வெக்கேஷன் மட்டும் எங்கள் அப்பா சைடு. ஸோ ஹைதராபாத்துக்கு போயிடுவோம். அங்கே வந்து ஒன் மந்த், அதான் அந்த ஒன்றரை மாதம், அதாவது ஸ்கூல் எக்ஸாம் முடிஞ்ச அடுத்த நாளே டிக்கெட்.
0: தெலுங்கு தெலுசா?
1: தெலுசு சரியா? அதனால அங்க போயிடுவோம். போயிட்டு எப்ப வருவோம், ஸ்கூல் திறக்கிறதுக்கு ஒரு வாரம் முன்னாடி. எதுக்கு?
0: அந்த புக் ரெடி பண்றதுக்கு.
1: நெவர் படிக்கிறதுனால அந்த கவர் புக்குக்கு எல்லாம் கவர் போடுறதுக்கு.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா,
1: அந்த ஒரு கான்செப்ட் இருந்தது, இப்போ எல்லாம் இல்ல. பட் எனிவே அந்த டைம்ல வரும்.
0: நாங்க நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது, நான் பாருங்க, நான் சின்ன பையனா இருக்கும்போதுன்ற, நான் பொண்ணா பையனாங்கறத வந்து ஃபர்ஸ்ட் போய் செக் பண்ணுங்க. நான் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அத்தை வீட்டுல எல்லாம் இருந்தோம்னு சொன்னேன் இல்லையா. சோ அத்தை வீட்டுலன்னா அப்கோர்ஸ் அத்தை மாமா அவங்க பிள்ளைங்க மூணு பேர் இருப்பாங்க, நாங்க நாலு பிள்ளைங்க. சோ மொத்தம் ஏழு பிள்ளைங்க இருக்கும், அத்தை மாமா இருக்காங்க. சோ இதுக்கு பேர் கூட்டு குடும்பமா
1: வச்சுக்கலாம்,
0: வச்சுக்கலாம், கொஞ்சம் பாஷலி கூட்டு குடும்பம்னு வச்சுக்கலாமே. சோ பரவாயில்ல, நானும் கூட்டு குடும்பத்துல அது மாதிரி பெஸ்ட்டுங்க.
1: அதுதான் சொல்றேன்
0: சீரியஸ்லி. ஆனா இப்ப எல்லாரும் வளர்ந்துட்டாங்க. மொத அத்தாச்சி அவங்க வந்து கல்யாணம் பண்ணி பினாங்னு ஒரு ஊர்ல இருக்காங்க, டிஃப்ரெண்ட் ஊர்ல இருக்காங்க. அத்தா வந்து அவரு கல்யாணம் பண்ண மாட்டேன்னு கங்கணம் கட்டிட்டு சுத்திட்டு இருக்காரு.
1: அவரு
0: இன்னொரு ஸ்டேட்ல இருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களோட கடைசி தங்கச்சி, அவங்க மூணாவது வந்து அவங்க சிங்கப்பூர்ல ஒருத்தர் கல்யாணம் பண்ணி இருக்காங்க, வேற நாடு விட்டே நாடு போயிட்டாங்க. அடுத்து இந்த சைட்ல பாத்தீங்கன்னா எங்க அக்கா கல்யாணம் பண்ணி அவங்க ஒரு சைட்ல இருக்காங்க, அண்ணன் கல்யாணம் பண்ணிட்டாங்க, அக்கா அவங்களும் வந்து கல்யாணம் பண்ண கங்கணம் கட்டி சுத்திட்டு இருக்காங்க. இப்ப நான் இங்க இருக்கேன், நான் வந்து கடல் தாண்டி பல கடை பல கிலோமீட்டர்
1: கடலி
0: பலாயிரம் கிலோமீட்டர் தாண்டி இருக்கேன். சோ இந்த மாதிரி மாறி வளர அப்படியே எப்படி சொல்றது, அந்த வளர வளர இது கடைசியாக நான் 14 வயசு இருக்கும்போது தான் அந்த வீட்டில் நாங்களாம் ஒன்றா இருந்தோம். அதுக்கப்புறம் எல்லாருமே வளர்ந்துட்டாங்க, அவங்கவுங்க காலேஜ் போக ஆரம்பிச்சிருவாங்க, வேலைக்கு போயிடுவாங்க, கல்யாணம் பண்ணிடுவாங்க. அப்புறம் எல்லாரோட லைஃப் ஸ்டைலும் மாறிடுச்சு. இப்போ நாங்கள் போயிட்டு எல்லாருமே ஒரே வீட்டில் உட்காந்து இருந்தோம்னா சிரிச்சு பேசுவோம், சிரிச்சு பேசுவோம் தான். பட் இருந்தாலும் நிறைய பேர் நிறைய விதத்தில் மாறியாச்சு.
1: இல்லை பட் நான் தான் சொல்றேன்ல, இது எவ்வளோ மாறி இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே இருக்கேன் இல்லையா, என்னோட கசின் இப்போ போன வருஷம் வந்து என்னோட ஒன் ஆஃப் மை கசின்ஸ் காட் கசனோட பொண்ணு வந்து கல்யாணம் ஆச்சு. ஸோ அப்போ எல்லாரும் போயிருந்தாங்க. நான் இல்லை, நானும் இன்னொரு ரெண்டு கசின்ஸும் இல்லை. பட் மற்றவங்க எல்லாருமே வந்து தே ஹட் பீன் தேர், தே ஹட் கான் ஃபார் அ வெட்டிங் அண்ட் எல்லாருமே ஒன்று இருந்தாங்க.

0: ஸோ நாங்கள் வெட்டிங் போனாலே நாங்கள் எல்லாம் கசின்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்தாலே வீல் பிளே பிக்ஷனரி போர்ட் கேம் தெரியும் இல்லையா, அதை வீல் பிளே. ஸோ அப்போ அவங்க விளையாடும் போது தே மிஸ் மீ சோ மச் தட் தே கால்ட், வீடியோ கால் பண்ணி அப்போ வந்து எனக்கு இங்கே காலங்காத்தால 5 மணி என்னமோ பரவாயில்லன்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணி நானும் எந்திரிச்சு போயிட்டு உட்காந்து இங்கேருந்து பிக்ஷனரி ஆடிட்டு இருக்கோம். சரியா, இங்கேருந்து நான் சொல்றேன் அங்கேருந்து. ஸோ இட் இஸ் சோ அமேசிங், இட் இஸ் ரியலி வெரி நைஸ் தட் அண்ட் இட் டென்ட் ஃபீல் ஆட். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஒன்னா இருக்கும் போது இட் ஆல் கம்ஸ் பேக் டு த என்னமோ நேற்று வரைக்கும் பார்த்து பேசுற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்துடும். ஸோ தட் இஸ் அண்ட் என்ன சொல்றது, அந்த கசின்ஸோட பாண்ட் வந்து நம்ம ஒரு சொல்ல முடியாத ஒரு ஒரு பாண்ட், பிகாஸ் யூ க்ரூ அப் வித்
1: யெஸ் யெஸ் யெஸ். நான் ஸ்டீல் நான் வந்து ஸ்டீல் அந்த இன்னொரு ரெண்டு பேர்கிட்ட நான் வந்து நல்லாவே தான் ரொம்ப பேசுவேன். ஸோ அது ஒரு நல்ல ஒரு ஃபீல் தான், ஏன்னா தே ஆர் நாட் லைக் யாரோ இல்லைல்ல.
0: ஆமா,
1: நம்ம பார்த்து
0: அது இல்லாம நம்மளோட சேர்ந்து, அதான் நம்ம கேடித்தனம் நம்மளோட முளை மாதிரி தனம், நம்மளோட முடிச்சவைத்தனம் எல்லாமே உங்களுக்கு தெரியும்.
1: ஆமா,
0: so we can't and before we became anybody or somebody they already knew us. So there's no hidden agenda over there. Right,
1: kandipa.
0: And there's no enna solla, there's no judgment. That's what is what kandipa. I feel so that is, and we always ipo vandu when my cousins achieve something I enna namba achieve panna mari oru joy varudhu
1: kandipa.
0: So that is something which will not come if you are not வெளிநாடு போனப்பதான்
1: எனக்கு தெரியல, எனக்கு அத்தா அத்தாச்சி எல்லாம் போன் கையில வச்சு பெருசாப்பா யூஸ் பண்ண மாதிரி எனக்கு சரியா ஞாபகம் இல்ல, வச்சிருந்திருப்பாங்க தேவைக்காக.
0: நார்மல் போன் வந்து will be only used for phone.
1: ஆமா,
0: and only when it became smartphone na prachana vandathu.
1: ஆமா ஆமா, கண்டிப்பா
0: சோஷியல் மீடியா னு ஒன்னு வந்துச்சு
1: பாத்தியா, உட்கார்ந்து வந்து ஏதாச்சும் விளையாண்டுட்டு இருப்போம், அந்தாச்சரி
0: விளையாடுவோம், டம்ஸ்
1: ஆடுவோம், டான்ஸ் ஆடிட்டு இருப்போம், சம்பந்தமே இல்லாம
0: டான்ஸ் ஆடுவோம். அப்புறம் அந்த பரமபதம்னு ஒரு
1: சொந்தமா துணி துவைப்போம் கையில,
0: ஆமா பல்லாங்குழி பல்லாங்குழி. அண்ட் எங்க பாட்டி, இப்ப நான் சொன்ன எல்லாம் கசின்ஸ் ஒன்னா இருக்கும் போது எங்க பாட்டி வந்து என்ன சொல்ற கையுருண்டை கொடுப்பாங்க. கையுருண்டைனா அவங்க உட்கார்ந்து சாதம் ஃபுல்லா பேசி நிலா சொல்ற மாதிரி, அது வந்து டெய்லி used to be a daily event in our family every time. And இப்ப யோசிக்கும் போது தான் நாங்க தான் ஃபர்ஸ்ட் சாப்பிடுவோம், ஏன்னா 7 மணிக்கு எங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போட்டுருவாங்க. நாங்கெல்லாம் உட்காந்து எப்படி சாப்பிடுவோம்னா சாப்பிட்டுட்டு திருப்பியும் பாவம் பெரியவங்களுக்காக திருப்பி சாதம் வடிப்பாங்க, திருப்பி அவங்க அவசரமா தான் ஒன்று செய்வாங்க. Because we would have literally exhausted all the food. Okay, so and the mari vandu they have done, we have done
1: engalukku oru party irundanga ipo ella avanga romba vayasu appo avanga irakkumbodhe avangalukku romba vayasu kuda romba varshachi avanga vandu inda sweet la prayer la nadakkum laya appo dhaan ella vandu koomiduvaanga. So and the time la vandu padayil saapada la ootuvaanga la, so adukku vandu urunda pidichi nalla periya urundaya kadaikum parunga jo adha miss
0: panna naan solren ipo adhu vandu ipo nee solradhu vandu oru naal kalama appadina oru பண்ணிக்கனா ஓகே, நான் சொல்றது டெய்லி அந்த ஃபுல் வெகேஷனும் அப்படிதான் இருக்கும். அங்க என்ன சொல்றாங்க, காயை மட்டும் தட்டுல ஆளுக்கு கொடுத்துருவாங்க, ஏன்னா நம்ம வந்து கட்டுப்படி ஆகுது காயெல்லாம் எல்லாருக்கும் வச்சு. பட் அந்த மெயின் சாப்பாடு வந்து அதாவது உனக்கு வந்து கை போயிட்டு வரும், சோ உனக்கு ஒரு 20 பேர்கிட்ட போயிட்டு தான்
1: உங்கள்கிட்ட
0: வரும், யூ வில் பி த 15th or 16th ரவுண்ட் வரும்.
1: நான் வந்து ஆனா பாட்டி வீட்டுக்கு போகும்போது அப்ப நான் இன்னும் கொஞ்சம் சின்ன பிள்ளையா இருந்தேன், நாங்க எல்லாருமே கொஞ்சம் சின்ன பிள்ளையா இருந்தோம். அப்ப வந்து பாட்டி வீட்டுல வந்து மொத்தம் 3 அத்தை இருப்பாங்க, அவங்க 3 பேருமே அந்த சமயத்துல கல்யாணம் பண்ணல, ரொம்ப நல்ல டைப் அவங்களாம். அப்ப வந்து ஊட்டி விடுவாங்க அத்தா, ஐயோ அந்த அத்தை ஒருத்தவங்க இருக்காங்க 2வது அத்தை, அவங்க என்ன பண்ணுவாங்க சாப்பாடு ஊட்டுறதும் அப்படிதான், எங்களை கிளப்பி விடுறதும் அப்படிதான். சாப்பாடு ஊட்டினாங்கன்னா நல்ல பெரிய உருண்டை
0: வாய்க்குள்ளே
1: போகும். நம்ம வந்து இங்க பாருங்க, அதெல்லாம் இல்ல 3 பேர் உட்காந்துருக்குமா, 3வது ஆளுக்கு எனக்கு ஊட்டிட்டு அடுத்த ஆளுக்கு போறதுக்குள்ள நான் முடிச்சிருவேன் இல்ல நான் முடிச்சிருவேன், ஏன்னா எனக்கு இன்னும்
0: சோறு வேணும்,
1: அதனால சோறுதான் முக்கியம். அடுத்து பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் நல்லா பயங்கரமா சாப்பிடுவேன் நானு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளை கிளப்பி விடும் போது மூஞ்சில பவுடர் அடிப்பாங்க பாருங்க, அப்படியே சப்பு சப்புன்னு உழுவோம் மூஞ்சில
0: வந்து மூஞ்சு முகத்துக்கு தனியா ஒரு பவுடர் பஃப்,
1: தனி குடுத்தனத்திலயும் நிறைய நல்ல இதுதான் இருக்குதான்.

0: அது டிபெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க இருங்க. பட் அது சொல்லும் போதே பாருங்க, இவ்வளவு நேரம் பெட்டர் மார்க்ஸ் இருந்துட்டு இருந்தேன், என்னோட
1: கொஞ்சம் சுருங்கிடுச்சு. ஏன்னா வந்து இப்ப நாலு பேர் தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், நாலு பேரும் அப்படி இப்போ
0: தனி கொடுத்தனும் வந்து கணவன் மனைவியில மட்டும்தானே ஆரம்பிக்குது, அப்புறம் தானே நம்ம பிள்ளை பெக்கிறோம்.
1: அந்த தனி கொடுத்தனும் அந்த வெறும் ஹஸ்பண்ட் வைஃப்னு இருக்கும் போது, இப்போ வேலை முடிஞ்சு உங்க வீட்டுக்கார வர வரைக்கும் நீ நீ வந்துட்டு நீயும் வேலையை முடிச்சுட்டு வந்தேன்னா, இஃப் யூ ஒர்க்கிங் யூ வில் பி ஹவு டு சே மாமியார் வீட்டுல வச்சுக்கோங்க, ஷீஸ் நாட் இப்போ ஒரு பத்து மாசம் எங்களோட இருக்காங்க. பட் அப்படி இல்லாத டைம்ல என்ன ஆகும்னா, இப்ப வேற எங்க வீட்டுக்கார வரலன்னு வச்சுக்கோ சாப்பாடுக்கு, இப்ப நானும் ரெண்டு பசங்க தானா, நம்ம வந்து அந்த மெனுவே மாறிடும். நம்ம வந்து ஒரு ஏதாவது ஒரு சிம்பிளா ஏதாவது பண்ணிட்டு அப்படி விட்டுரும், அந்த டீடைல்டு இது பண்ண மாட்டோம். அப்படியே கொஞ்சம் அடி தப்புன்னு ஒரு சேஞ்ச் ஆகிடும். ஒரு ஒரு மேகி பண்ணி சாப்பிடலாம், இல்லை ஒரு நூடுல்ஸ் பண்ணி சாப்பிடலாம், இல்லை வந்து கிச்சடி மாதிரி ஏதாவது ஒரு பெசஞ்சு தைசா நான் வந்து பெசஞ்சு ஊட்டி விட்டுருவேன் பசங்களுக்கு. அந்த மாதிரி டக்குன்னு அப்படி முடிக்கிற மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷன் லெஸ் பண்ணிப்போம். இப்போ இதே வந்து எங்கள் மாமியார் எங்கள் அம்மா எல்லாம் இருந்தாங்கன்னா, அப்போ அவங்களுக்குன்னு கொஞ்சம் சாப்பாடு, ஒரு கீரை, ஒரு பொரியல், ஒரு ஒரு வெரைட்டி ஆஃப் குக்கிங்கும் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த அந்த ஹோல் டைனமிக்ஸே மாறும் சரியா வீட்டில். ஸோ தட் இஸ் திங் நம்ம அப்போ நம்ம எப்படி சொல்கிறது, ஒரு பட்ஜெட்டுன்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக செலவு ஆகும். பட் அகெயின் நம்ம வந்து இப்போ கூட்டு குடும்பம்னு நீங்கள் பார்க்கும்போது, ரெண்டு மூணு ஃபேமிலிஸ் இருக்கும் போது எவ்ரிபடி வில் கான்ட்ரிபியூட். அப்போ ஆக்சுவலாக வந்து கம்மியாகும். ஏன்னா நான் வந்து வெளிநாட்டில் படிக்கும் போது நாங்கள் 13 பேர் ஒன்றா சமைச்சு சாப்பிடுவோம். அப்போ வந்து எங்களுடைய மாத செலவே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகும். ஏன்னா 13 பேர் நம்மளை கான்ட்ரிபியூட் பண்ணும்போது பிகம் வெரி லெஸ் அண்ட் வீல் ஹாவ் நைஸ் ஃபுட் எவ்ரி டே. பட் இட் வில் பி அண்ட் யூ வில் ஒன்லி பி குக்கிங் 3 times a மந்த். ஏன்னா 13 பேர் இருக்காங்க, ஒன்று ரவுண்டு வரத்துக்கே வந்து உனக்கு அதனால் நீ ஒன்று நல்லா பண்ணுவேன். ஸோ இட் வாஸ் அந்த கூட்டு குடும்பம் தட் இட்ஸ் ஆக்சுவலி கான்செப்ட் வைஸ் இஸ் குட். பட் இந்த மாதிரி நம்மளுடைய இப்போ என்ன சொல்றது, நம்மளுடைய 21st நூற்றாண்டுல நம்ம இருக்கோம்னா, டப்பு டிப்பன் பண்ணிட்டு அப்படி அப்படி ஒரு நம்ம நம்ம நாலு பேரை மட்டும் பாத்துக்கினா ஓகே, இல்ல ரெண்டு பேரும் மட்டும் அப்படின்னா
0: விட்டு. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்ப நீங்க தனியா இருக்கீங்க, இப்ப ரெண்டு ஆப்ஷன் எடுத்துக்கோமே. இப்ப கண்ண முடிய வச்சோம்னா, நீங்க கூட்டு குடும்பத்துல இருக்கீங்க, நீங்க வீட்டுக்குள்ளார வரீங்க, வந்த கையோட ஆள்லாம் உட்காந்துருப்பாங்க. சோ நீங்க கரெக்டா போனோம், கரெக்டா இது பண்ணோம், எல்லாமே கரெக்டா நீங்க பண்ணணும். அது வந்து ஒரு பிரெஷரா இருந்தாலும் அவுட் ஆஃப் ரெஸ்பெக்ட் நீங்க கரெக்டா பண்ணி ஆகணும். இப்ப நான் தனியா இருக்கேன், இப்ப நான் போவேன், எல்லாத்தையும் கழட்டி போடுவேன், எல்லாத்தையும் பேக் அங்க போடுவேன், இங்க போடுவேன். ஏன்னா அது அப்படியே போடுறது வந்து என்னோட பழக்கம் கிடையாது, சுத்தமா வைக்கணும். பட் அதை வந்து நான் கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்து வைப்பேன். இப்ப எனக்கு டயர்டா இருக்கு, நான் மெத்தையில படுக்க போறேன், இல்ல நான் உட்கார போறேன், இல்ல நான் பாத்ரூம் போக போறேன், இல்ல நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன், இல்ல நான் அப்புறமா சாப்பிடாம போய்க்கிறேன்.
1: அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு மொத்தம் அப்புறமா தான் ட்ரெஸ்ஸே மாத்துவேன்.
0: ஆமா ஆமா, வந்து இதெல்லாம் நடக்குது. ஆனா இது வந்து கூட்டு குடும்பத்துல இருந்தா நடக்குமா அப்படின்னு கேட்டா மோஸ்ட்லி முடியாது. பட் தேர் ஆர் ஃபேமிலிஸ் வந்ததுமே டக்குன்னு வந்து
1: போட்டு அப்படியே அழகா சாப்பிட்டு அப்புறம்தான் நான் போய் ட்ரெஸ்ஸே கழட்டினேன். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு வீட்டுக்கு வந்தவங்க சூடாக யாராவது செஞ்சு கொடுத்தா நல்லா தான் இருக்கும்.
0: குஷிக்காக வந்து அதை செஞ்சு செஞ்சு கொடுக்கும். பட் வந்து அது வந்து எப்ப செய்யுது, ஆடிக்கு ஒரு தடவை தான் செய்யுது. அதனால அதுக்கு அந்த
1: பிரச்சனை செய்யறோம்னா,
0: இப்ப இந்த நம்ம அம்மாங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அம்மா பாட்டிங்கெல்லாம் இருக்காங்களா, அவங்களாம் வந்து டெய்லி செய்யற டைப்பா இருப்பாங்க. ஸோ எப்படின்னா, அவங்க அங்க உட்காந்துருப்பாங்க, இப்போ புருஷன் மாமியாரு மாமனாரு பிள்ளைங்க இவங்க எல்லாருக்குமே அவங்க தோசை சுட்டு கொடுக்கணும். இப்ப அந்த சீன் ரொம்ப அழகா இருந்துச்சு, ரொம்ப அழகா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த சீன். நீங்க அந்த படம் பாருங்க, உங்களுக்கு தெரியும். அதுல வந்து இப்ப மருமக சொல்ற அத்தை வந்து உட்காருங்க, நான் தோசை சுட்டு கொடுக்குறேன் சொல்லிட்டு அவர் தோசை சுட்டு கொடுத்துட்டு அவங்க அந்த தோசை பிச்சு ஒரு வாய் வச்சுட்டு, இந்த முருகலான தோசை சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு, வழக்கமா எல்லாருக்கும் தோசை சுட்டுட்டு

0: கடைசியா எனக்கு நான் தோசை ஊத்திட்டு அதுவும் சாப்பாடு போடுறவங்க எல்லாம் வந்து ஆக்சுவலி வந்து ரொம்ப பாராட்டணும். நான் கூட சம்டைம்ஸ் பண்ணிருக்கேன், ஏன்னா நானும் சில பேருக்கு சமைச்சு கொடுக்கற சமயத்துல வரும்போது முதல்ல நம்ம எல்லாருக்குமே கொடுத்துட்டு பேலன்ஸ் நம்மளுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைப்போம். இதை வந்து இவங்க காலங்காலமா பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது தோசை, ஏன்னா அங்க டேபிள்ல உட்காந்து இருக்கிறவங்களுக்கு தெரியாது தோசை மாவு இருக்கா முடிஞ்சிருச்சானு, அவங்க கேட்டுட்டே இருப்பாங்க. இவங்களும் ஐயோ கடைசியா நம்மளுக்கு வச்சிருந்த தோசையா இருக்க, சரி பரவாயில்ல ஊத்தி கொடுத்துருவோம், நம்ம ஏதாச்சும் சும்மா தீ குடிச்சிட்டு போயிருவோம் அப்படின்னு பண்றவங்க இருக்காங்க. சோ இப்ப அவங்க தோசை போட்டுட்டு அவங்க சொல்லுவாங்க, நான் அந்த தோசையை கடைசியா எனக்கு ஊத்திட்டு நான் வந்து உட்காந்து சாப்பிடும் போது இதை இங்க உட்காந்துட்டு சட்னியை போட்டுட்டு இதை கறி எடுத்து இங்க வைக்கிறதுக்குள்ள அது
1: ஆறிடும்,
0: ஆறி சொத்தையா போயிடும். கடைசியா கல்யாணத்துக்கு முன்னாடி முருகலா தோசை சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மை தெரியுமா?
1: சோ
0: அது அந்த சுட சுட சொல்லி சாப்பாடு செஞ்சு கொடுக்கறது அது வந்து ஒரு இது. நீங்க எல்லாத்தையும் வந்து நியூக்ளியர் ஃபேமிலியில வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா
1: இந்த தோசை ஃபேக்டர் வந்து நியூக்ளியர் ஃபேமிலி கூட இட் வில் பி ரிலேட்டட் பண்ணி, ஏன்னா நாலு பேருக்கு இல்ல மூணு பேருக்கு நீ ஊத்தி கொடுத்தாலும்
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன், எங்க வீட்டுல நான் என்ன பண்ணேன்னு சொல்லு, ஃபர்ஸ்ட் வாட் அவர் அதை ஊத்திடுவேன், ஊத்தி அவங்க யாராவது ஒருத்தனா அவங்க சாப்பிடுவாங்க. ஸோ ரெண்டாவது இப்போ நானும் என் பையனும் சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க பிரேக்ஃபாஸ்ட்டு, அவனுக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டு தோசை ஊத்தி கொடுத்துட்டு மூணாவது தோசை ஊத்தி அதை நான் சாப்பிடுவேன் எங்க அடுப்புலயே. ஸோ அதுக்குள்ளே நான் என்னோட தட்டில் குழம்பு இது எல்லாமே ரெடியாக ஊற்றி வச்சுப்பேன். ஸோ இவனுக்கு அந்த தோசையை ஊற்றி அங்கே போட்டுட்டு அடுத்த தோசையை ஊற்றிட்டு அந்த தோசை வேகிறதுக்குள்ளே நான் இந்த தோசையை சாப்பிடுவேன். சோ அப்பதான், ஏன்னா எனக்கு வந்து அந்த ஆறிட்டு இருந்தா என்னால சாப்பிட முடியாது, எனக்கு அந்த முருகலா கிறிஸ்பா இருந்தாதான் என்னால சாப்பிட முடியும். ஆனா
0: உட்கார்ந்து சாப்பிட முடியாது
1: அந்த கடைசி தோசை இருக்கு பத்தியா, எல்லாருக்கும் போட்டு முடிச்சுட்டு கடைசி தோசை, அதான் நீ சொல்ல மாதிரி தான் வழிச்சு அந்த தோசைய ஊத்தி அதை மட்டும் கடகடையான்னு எடுத்துட்டு போய் உட்காந்து சாப்பிடுவேன் சூடா, ஒரு மாதிரி சூடா. ஆனா அப்பதான் ஏதாவது கேட்பாங்க, ஆனா சொல்லுவேன் எல்லாருக்கும் கேட்டேன், எல்லாருக்கும் ஓகேயா, எல்லா நான் பிரியாணி செஞ்சா கூட அதான் பண்ணுவேன், எல்லாருக்கும் போட்டாச்சு, எல்லாரும் எல்லாம் சாப்பிட்டீங்களா, எல்லாம் எவ்ரி திங் ஓகே. ஏன்னா நான் தட்டுல போட்ட பிறகு ஏதாவது என்ன கேள்வி கேட்டீங்கன்னா டென்ஷன் ஆகும். அதனால எனக்கு வந்து சுட சுட சாப்பிட்டது வந்து என்னோட வீக்னஸ், அது என்னோட நல்லதா கெட்டதான்னு தெரியல, பட் எனக்கு அப்படிதான் பிடிக்கும். ஏன்னா எங்க பாட்டி அப்படிதான் எனக்கு எடுத்து
0: வச்சிருக்காங்க,
1: கொதிக்க கொதிக்க அந்த பிரியாணி, அதாவது பசங்களை கிளம்பி பண்ணுவாங்க, மம்மி இட்ஸ் ஹாட் ஒன்லி பட் இட்ஸ் நாட் மம்மி ஹாட், சோ உங்க ஹாட் வந்து இன்னும் ரெண்டு நிமிஷம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த பிரியாணி வந்து கொதிக்கணும்.
0: வேற
2: ஏதாவது

0: பால்கனி காத்துல மாசம்தான் போகுது மோகனு லைஃப்ல லைட்டிங்க பாடுது ஓடிமோ வரும் நாங்காளி நாங்காளி இப்படின்னு நீங்க ஜாலியா உங்க பொண்டாட்டி கூட நீங்க பால்கனில நின்னுகிட்டு நீங்க சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும் நியூக்ளியர் ஃபேமிலி. பட் உங்களுக்கும் அன்பர்கள் இருந்தாங்கன்னா குடும்பங்கள் இருந்தாங்கன்னா நீங்க வந்து ஒன்னா சேர்ந்து வாழலாம் தப்பு இல்லை. ஏன்னா ஆரம்பத்துல நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது லாவணியா சொன்ன ஒரு விஷயம், எவ்வளவு நாள் அவங்க உயிரோட இருந்துட போறாங்க, இருக்கிற வரைக்கும் ஒன்னா வாழுங்க.
1: நல்லா இருக்கும் போதெல்லாம் ஓகே நல்லா போகுமா, உடம்பு சரியில்லை அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வரும்போது, ஒரு சிச்சுவேஷன் வரும்போது, இல்லை நீங்கள் மாசமாக இருக்கீங்க, இல்லை சம்திங் ஏதோ ஒரு மேஜர் சர்ஜரி நடக்குது, அந்த மாதிரி டைமில் தான் யூ டெஃபினெட்லி வில் மிஸ் யுவர் ஃபேமிலி சப்போர்ட் சிஸ்டம்.
0: ஆமாங்க, சீக்கு வரும்போது சாப்பாடு எல்லாம் ரொம்ப கஷ்டமா,
1: நல்லா நல்லா டைம்ல கூட நம்ம சமாளிச்சிடலாம். ஆனா நம்ம வந்து எப்படி சொல்றது, நமக்கே உடம்பு முடியலன்னா அப்பவும் நீ வந்து எந்திரிச்சு முடியுதோ முடியலையோ அந்த கொதிக்கிற தண்ணி சுடு தண்ணியை வச்சு குடிச்சாலும் நீ தான் செஞ்சு குடிக்கணும் அதை.
0: ஆமா, இந்த உடம்பு முடியலன்னு சொன்னா போய் ஆவி புடின்றாங்க, ஆவி புடிக்கிறத நானே போய் பண்ணணுமா,
1: நீதான் பண்ணணும்,
0: தனியா இருக்குமே என்ன பண்றது,
1: என்ன பண்றது, அதான் சொல்றேன். அப்பதான் வந்துட்டு அந்த ஃபேமிலியோட அந்த நியூக்ளியர் ஃபேமிலியா இருக்கட்டும் இல்ல வாட் எவர், ஏன்னா உன் புருஷன் வந்து உனக்கு உனக்கே உட்காந்து பிடிச்சிட்டு இருக்க முடியாது, அவனும் வேலைக்கு போகணும் பண்ணணும் எல்லாம் பண்ணும் நான் சொல்றேன். பட் அந்த ரெஸ்ட் ஆஃப் த டே யூ ஒன்லி ஹாவ் டு டூ யுவர் ஸ்டஃப். நீ சுருண்டிய என்ன சொல்ற முருகலான நெய்ரோஸ் மாதிரி சுருண்டு பட்டு வேலைக்கு ஆகும், நீ எதிர்த்து யூ ஹாவ் டு டூ யுவர் ஒர்க்.
0: கண்டிப்பா கண்டிப்பா,
1: அதுதான் உண்மை.
0: எஸ் எஸ், சரி. இப்ப வந்து நம்ம வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியா நியூக்ளியர் ஃபேமிலியா, அதாவது கூட்டு குடும்பமா தனி கொடுத்தனமா அப்படின்னு நம்ம பேச ஆரம்பிச்சு, லாவணியாவும் சரி பெட்ரோமாக்ஸ் பிரியாவும் சரி நாங்க ரெண்டு பேருமே வந்து ஒரே இடத்துல தான் நிக்கிறோம், ஜாயிண்ட் ஃபேமிலியில தான் நிக்கிறோம், விச் இஸ் குட். நீங்க என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு இன்னைக்கு உங்க குடும்பத்துக்கோட உட்காந்து பேசி
1: பேசி ஒரு முடிவு போட்டுக்காம,
0: சண்டை போட்டுக்காம ஒரு முடிவுக்கு வாங்க.
1: சண்டை போட்டா கூட சமரச சங்க ஊதிட்டு
0: ஆமா
1: ஒரு ஒரு முடிவுக்கு வாங்க.
0: ஆமா ஆமா, கொஞ்சம் ஓவரா சமாதானம் ஆயிட்டுமோ அப்படிங்கிற மாதிரி சமாதானம் அவங்க கணவன் மனைவிகள், ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி, நம்ம நிகழ்ச்சியை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான பாட்டு போடுறேன். இந்த பாட்டை நீங்க கேட்டு முடிச்சுட்டு போய் நீங்க பேசுங்க, கண்டிப்பா நீங்க எல்லாருமே ஜாயிண்ட் ஃபேமிலின்னு தான் சொல்லுவீங்க. அடுத்த வாரம் சந்திக்கலாமா?
1: கண்டிப்பா சந்திக்கலாம். மக்களே, உங்களுடைய மனுஷங்கள் வீட்டுல இருக்கும் போது டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, நேரம் கழிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் வருத்தப்பட்டோ அழுதோ ஒரு பிரயோஜனமும் இல்லை.
0: நன்றி செய்ய அதை இன்றே செய்ய.
1: பை பை.

0: கலாபம் நிகழ்ச்சியில் எங்களுடன் இணைந்ததுக்கு நன்றி. பதிவு செய்யப்பட்ட நிகழ்ச்சிகளை plains.org.nz இல் காணலாம். மற்றும் ஆப்பிள் பாட்காஸ்ட் போன்ற சமூக ஊடக தளங்களிலும் கலாபம் ஆன் பிளேன்ஸ் FM 96.9 முகநூல் பக்கத்திலும் நம் நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியை பற்றி கருத்துக்கள், பரிந்துரைகள் அனுப்ப அல்லது நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ள உங்கள் விருப்பத்தை தெரிவிக்க கலாபம் fm@gmail.com மின்னஞ்சல் அனுப்புங்கள். அடுத்த வெள்ளிக்கிழமை 7 மணிக்கு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: You are listening to OFM, Dunedin's local global station.
2: Hello, Ogeta. We're the Papua New Guinean community here in Otipoti, Dunedin, and we are proud to celebrate Papua New Guinea Tokpisin Language Week with ORFM Dunedin.
3: And this year's theme is Lokau Team Strongim Na Kirapim Tokples Na Pasim Luntumbuna. Lo English, preserve, revitalize, and promote our language and culture.
2: From the 6th to the 12th of September, we celebrate Tokpisin, our languages, culture, traditions, and the importance of passing our heritage to our future generations.
3: Join us as we celebrate the richness of Papua New Guinea and share our language and culture with the wider Otipoti community.
2: Happy Papua New Guinea Tokpisin Language Week from Otago Access Radio.
4: Being adopted from overseas and living with a disability in New Zealand. I'm Becky, a Russian adoptee living with a disability, and I've got a podcast for you. Join me on Spelling the Reality on OAIFM Youth Zone for some fun chats with a hint of reality. Spelling the Reality podcasts are on Spotify, Apple Podcasts, and oar.org.nz.
5: Disabled Persons Assembly's Notable Radio Show, DPA.